0: ஓயே நாயக் கிரி.
1: எஸ் சார், ரிப்போர்ட்டிங்.
0: லாஸ் நாயக், கித்னா ஸ்டாக் ஹை?
1: கல் ஷாம் தக் சல் சக்தா ஹை. சப்ளை எக் ஹப்தே சே நஹீ ஆயி, பூட் கி சப்ளை பி நஹீ ஆயி. பொஜிஷன் கிரிட்டிக்கல். ஃபட்டே ஜூத்தே சே ஜவான் கராப் வெதர் மே ஃப்ரண்ட் பொஜிஷன் பர் தோட்தே ஹை சார். தீசரா ரிமைண்டர் பர்சோ பேஜா ஹை. ஓவர்.
0: கல் ராத் வாயர்லெஸ் பர் கோன் பேட்டா தா? சுனோ, 65 ஃபீல்ட் ரெஜிமெண்ட் கே சாத் ஜவான் அவலான்ச் பர்ஃப் கே தூஃபான் கே சல்தே லாபதா ஹை. உன்கி கோய் கபர்?
1: நோ சார், சர்ச் ஆபரேஷன் சாலூ ஹை. தோ தீன் தின் ஆர் லக் சக்தா ஹை. ஜி, பஹத் பர்ஃபபாரி ஹுயி ஹை. அரே ஹா, ஹெட் குவார்டர் கோ ரிமைண்டர் பேஜ்னா ஹை சார், ராஷன் கி டிலிவரி ஜல்த் சே ஜல்த் ஹோ ஜாயே தோ.
0: ஹா ஹா, டீக் ஹை டீக் ஹை. ஓர் தும் ஜாவ், சௌக்கி நம்பர் 11 கோ சம்பாலோ, ஓர் ஹவால்தார் கோ யஹான் புலாவ்.
1: யெஸ் சார்.
2: ரிப்போர்ட்டிங் சார், 8 கண்டே பீத் சுகே ஹை, சர்ஹத் கே பாஸ் கோலிபாரி பந்த் ஹை. பர்ஃப் கே தூஃபான் சே காஃபி நுக்சான் ஹோ ரஹா ஹை. ரம் கி டிலிவரி கோ ரிமைண்ட் பி கர்வானா ஹை சார்.
0: அரே ஷிந்தே, பீனே வாலே கியா நிஷானா லகாயேங்கே, சோடி யே சப். அரே ஹா ஹா ஹா, தேரி தோ சுட்டி மஞ்சூர் ஹுயி ஹை நா, கப் ஜா ரஹா ஹை?
2: கல் ஷாம் கோ 4 பஜே. கேம்ப் சே சுபஹ 7 பஜே பைதல் நிக்லுங்கா, தோ சமய சே பஹுஞ்ச் ஜாஊங்கா. ஔர் சார், ஆப்கி சப் பார்ட்டி மே வெயிட் கர் ரஹே ஹை, ப்ளீஸ்.
0: அரே மே தோ ஷராப் பீதா ஹி நஹி, தும்ஹே மாலூம் தோ ஹை மே குஜராத் சே ஹூன். சுனோ, ஏக் பார் மே ஜர்மனி ட்ரெயினிங் மே கயா தா. ஷாம் கோ ஸ்டேஜ் பர் சே சப்கி பஹச்சான் தேனே கே வக்த் கிசி நே மேரி பஹச்சான் தேதே ஹுயே கஹா கே, தேகோ ஜி, யே மஹாஷய உஸ் தேஷ் மே சே ஆதே ஹை ஜஹான் க்யா கானா ஔர் க்யா பீனா வோ வே குத் தய நஹி கர்தே ஹை, உன்கி சர்கார் தய கர்தி ஹை, ஔர் வோ பி கானூன் பனா கர். மேரி தோ ஹாலத் கராப் ஹோ கயி. சப்கோ தாஜுப் ஹுவா கே யே கேசி சர்கார் ஹை ஜோ நாகரிக் கோ கானே பீனே கி ஸ்வதந்திரதா நஹி தேகர் சப் வோ தய கர்தி ஹை.
2: க்யா பாத் கர்தே ஹோ சாஹப், சாஹப் யஹான் தோ ஜரூரத் சே பீதே ஹை ஹம். ஔர் ஆஜ் கா டெம்பரேச்சர் ஆப்னே சுனா, -32 ஹை. சர்தி சே நிமோனியா ஹோனே மே தேர் நஹி லக்தி, ஔர் யே சப் லக்ஸரி சீஜே ஆப் அப்னே குஜராத் மே சோட் தீஜியே, யஹான் தோ ஜரூரத் சே பீனா படதா ஹை.
0: அச்சா அச்சா, தும் ஷுரு கரோ, மே எக் வாயர்லெஸ் மெசேஜ் பேஜ்னே கே பாத் ஷாமில் ஹோ ஜாதா ஹூன். அரே ஹா, சுனோ சுனோ, ஆஜ் மே பி தும்ஹாரி குஷி மே ஷாமில் ரஹூங்கா, லேகின் ஹா, மேரே லியே வோ சோட்டா சா பனானா, வோ தும்ஹாரே ஜேசா பதியாலா நஹி. ஹா, தேகோ தேகோ, ஹமே ஆதத் நஹி ஹை, யே இத்னி டண்ட் ஹை, ஆப் லோக் யே போல் ரஹே ஹோ தோ பஹலி பார், சச் கஹூன் தோ முஜே அச்சா பி நஹி லக்தா.
1: சார், க்யா பாத் ஹை, தப் தோ குஷி கி பாட் ஆயேகி. அரே சுனோ, கேப்டன் சாஹப் ஆஜ் பார்ட்டி மே ஷாமில் ஹோங்கே.